438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 12 ஆகஸ்ட் மாதம் 29 சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று செங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மெல்லிசை பாடல்கள் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும்.

குறளமுதம் புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. பொருள்: புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்து பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றி போய்விடுவார்கள். மீண்டும் குறள்: புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. குறள் எண் 59, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு சீரற்ற வானிலையின் காரணமாக மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் எனவும், கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ரங்கத் நாளை காலை 6 மணிக்கு சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி சங்கா நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பம்புகா நாளை 11:00 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து 1:00 சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை 11:30 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து 2:00 சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி லக்ஷ்மி நாளை 2:30 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பாரட்னா நாளை மாலை 5:00 சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்களே, இவை அனைத்தும் வானிலை மாற்றங்களுக்கு ஏற்ப மாறுபடக்கூடும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள். நேயர்களே, அணு ஆயுத சோதனைக்கு எதிரான சர்வதேச தினம் 2009 December 2 என்று ஐக்கிய நாடுகள் பொதுசபையின் 64வது அமர்வு 64 கீழ் 35 ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு August 29 அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினமாக அறிவித்தது. இந்த தீர்மானம் அணு ஆயுத சோதனை வெடிப்புகள் அல்லது வேறு எந்த அணு வெடிப்புகளின் விளைவுகள் குறித்தும் அணு ஆயுதங்கள் இல்லாத உலகம் என்ற இலக்கை அடைவதற்கான வழிகளில் ஒன்றாக அவற்றை நிறுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இத்தினத்தின் முக்கிய நோக்கமாகும். 2010 அணு ஆயுத சோதனைகளுக்கு எதிரான சர்வதேச தினம் முதன்முறையாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் கருத்தரங்குகள், மாநாடுகள், கண்காட்சிகள் போன்ற முன்னெடுப்புகளை மேற்கொண்டு உலகம் முழுவதையும் ஒருங்கிணைப்பதன் மூலமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நேயர்களே, இந்தியாவின் தலைசிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த மேஜர் தியான்சந்த் அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த தினமான August 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. விளையாட்டு மீதான ஆர்வத்தை இளைஞர்களிடம் உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். இவர் தனது 14ஆம் வயதில் ஹாக்கி விளையாட தொடங்கினார். இராணுவ ஹாக்கி அணியில் விளையாட இடம் கிடைத்த நிலையில் உலகில் ஹாக்கியில் 1000 கோல் அடித்த ஒரே வீரர் என்ற பெருமையை பெற்றார். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது தியான்சந்த் கேல் ரத்னா என்ற இவரது பெயரில் வழங்கப்படுகிறது. இவர் இந்திய இராணுவ வீரர் மேஜர் தியான்சந்த் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, தேசிய கண்தான இருவார விழாவின் 5வது நாள் இன்று. இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் August 25 முதல் September 8 வரை தேசிய கண்தான இருவார விழா கடைபிடிக்கப்படுகிறது. கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை வழங்குவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், இறந்த பிறகு கண்களை தானம் செய்ய மக்களை ஊக்குவிக்கவும் இந்த தேசிய கண்தான இருவார விழா நடத்தப்படுகிறது. இறந்த 6 மணி நேரத்திற்குள் கண்கள் எடுக்கப்பட வேண்டும். எடுத்த கண்களை பார்வை இல்லாதவர்களுக்கு பொருத்தி பார்வை கிடைக்கச் செய்யலாம். ஒருவரின் கண்கள் மூலம் இருவர்

பெண்களுக்கு பார்வை கிடைக்கும். வயது மற்றும் பாலின வேறுபாடு இன்றி யார் வேண்டுமானாலும் தனது கண்களை தானம் செய்யலாம். கண்புரை அறுவை சிகிச்சை செய்தவர்களும் கண்களை தானம் செய்யலாம். எய்ட்ஸ், மஞ்சக்காமாலை, வெறிநாய்க்கடி மற்றும் கிருமி தொற்று போன்ற நோய்களால் இறந்தவர்களின் கண்களை தானம் செய்ய இயலாது. தேசிய கண்தான இருவார விழா இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் 1985 நிறுவப்பட்டது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் கண் தானம் செய்வதன் முக்கியத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையில் இந்திய அரசு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை நடத்தி வருகிறது. நேயர்களே, கண் தானம் செய்ய நாமும் முன்வருவோம். நேயர்களே, தொடர்வது மெல்லிசை பாடல்கள்.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக காதலர் தினம் திரையிலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் ஒலிக்கிறது. இசை ஏ ஆர் ரஹ்மான்.

வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: Monuments, they are its people, culture, and untold stories. The Ministry of Information and Broadcasting, through Prasar Bharati, proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
1: நேயர்களே, ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து மெல்லிசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தற்போது நிலை நேரப்படி மாலை 5:23 நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் நேயர்களே.

நேயர்கள், இதுவரை மெல்லிசை பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, உன் கைகள் உழைக்க தயாராக இருந்தால் உன் தலைவிலியை நீயே மாற்றியமைக்கலாம் என்ற டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை வரிகளுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.

0: டாக்டர் மண்டபாக்க சாரதாக்கு அகிலி பிரஸ்துதி ஹே மாயா மாளவகோள ராகமே ஷியாம சாஸ்திரி கி ரச்சனா நீலாயதாக்ஷி ஜோ கி மிஸ்ர சாப்பு தால் மே நிபத் ஹே.
1: ஷி நெக்ஸ்ட் பிரசன்ட்ஸ் அ காம்போசிஷன் ஆஃப் ஷியாம சாஸ்திரி இன் மாயா மாளவகோள ராகம் மிஸ்ர சாப்பு தாலம்.